மக்களுக்கு அம்மாவுக்கு அவனைக்கு வரவும் மாட்டேன். அம்மாவுக்கு அங்கே வெள்ளையாக்கும் அம்மாவுக்கு அங்கே வெள்ளையாக்கிச்சோம் மாட்டேன். அம்மாவுக்கு மிக்கிலாட்டுக்குறோம் அம்மாவுக்கு டாக்ஸி கேட்டாங்க. தான் அம்மாவுக்கு சரணாகவும் இக்குச்சு அக்கவிஞ்சும் இக்குச்சி தப்புங்க கிச்சிங்கிட்ட அம்மாவுக்கு கருவிங்கன்னு தப்புங்க. கும்பம் தறி இக்குச்சி அக்கட்டு இசுவிங்கடுவி தப்புங்க. செங்கும் கையாணுங்க அம்மாவுக்கு தப்புட்டான் இவ்வின அம்மகிங்க நாட்டேன். தான் அம்மகை மிக்கித்துறாங்கன்னு தேமன் அஜும் நான் சப்போம். அம்மா அக்குவிங்கிட்டு மற்றொரு அக்குவிங்கிட்டு அம்மா சிவங்குறோட்டு தேக்கி மண் உவின் சேர்த்து மிகில் உவின் ரசமக்கு எவ்வளோக்க தான் அம்மா கேட்டாங்கண்ணன். தான் அம்மா நங்கப்பக்கரு அவ்வளோ தக்காசி அறிஞ்சு அம்மாங்கின்ன பெருவாளுக்கு உள்ளூரி மாற்றி சிவங்குறோட்ட தக்காசி அறிஞ்சு நங்கத்திப்பக்கரு அவ்வளோ அம்மா சின்னத்து குரோரப்பன் அங்கிலாசிட்டு குரோரத்தம் தமிழ் அம்மாவுக்கு இருவங்க அச்சு தக்கணம்மட்ட நாம் மகிழ்ச்சியாங்க மான் ஊக்கிங்க இசை மகிழ்ச்சி தீவு சக்தி மணிங்க மறைத்தவளுக்கு தீவிரத்தை நம்மி இலங்கை பித்தாக்கட்டுறோம் மாட்டேன். இலங்கை தேக்கணும் பித்தாக்கட்டும்

0: நகர்ச்சி செவன் ஓ டாக் பட் அக் பிக் ஜாம் டக்கு சவுளங்க யூடியூப் குட் லைஃப் டக்கு நகமக்கல் சக்னி குச்சி ஹை உக்கோ அது சில நேரத்துக்கு ஹாவிசு கைண்டங்க ஹப்ப மூலங்க யூ இன்னும் நபி மினு சேவம் இல்லை மேலுங்க யூ யோக் குற்றாக அப்ப மினு புய வல்லுலாக் மியோக் தச்சில இலாக் சொல்லு உள்ளா குட் அனுகுலோடி நீ கீட்டு மிக் டுவெண்ட்டி மிக் சிவங்கு மிக் ஒக்கோ நீங்களோ இலவன் சனி கிலோமீல இன்னும் புய வல்லுலாக் மியோக் தச்சில இலாக் சொல்லு உள்ளா குட் அனுகுலோடி டாக்கோ நீ இவ்வளோ அக்கோ நீங்கள் நீ டுவெண்ட்டி மிக் சிவங்கு மிக் ஒக்கோ நீங்களோ இலவன் உமையாக மேலும் சிகின் இலாக் மியூ இன்னும் புய Allah keliling milah alwak sedih itu galak pat. Anu kalau tidak kalau nik yulu aku ningani 20 mit so guni demik. Oku ningalo 14. Ibu jadi milo Allah keliling milak mejo ulakut. Oku ni hak lodi 10. Selalu nilo nubu yulak mejo suku yuli tuin naga hak sutilo Allah keliling milah alwak sedih ulakut. Anu kalau di nik yitu mik 20 mit so guni demik. Oku ningalo 8. Kaya siwa miraklin lek milo suku yukalalak mejo Allah keliling milil siludi ulakut okko ne haklodi 10 hokta milunu buya balulak me yo suku yukalla talak sutilo haupat anu ilodi ni yulo atwa ni yulo akuninga ni 20 mi sungun de mik okko ninga 9 kain sumilunu buya lak me yo suku yukalla talak sutilo anu ilodi atwa ni de mik 20 mi sungun de mik okko ninga logo 13 au palum milunu buya le milak me yo suku yuli tunna ga hak sutilo anu ilodi atwag ni dumik 20 mit 40 mut sung ni dumik hokko ni ngalo 14 tasiyo yak milo nubu ye liu milak mi jero la kut suku yuli tu na ga hak su tilo anu ngelo ti atwag ni dumik 20 mit 40 mut sung ni dumik hokko ni ngalo 15 tamay ni kut jo mi sik ni lak mi yugo nubu ye lu talo suku yuli tu na ga hak su talo ulla ku lu tachili ga lak tu su tuni anu ngilu talo atuang ni tumik 20 mi sungun di mik. Hukku ni bulu 15. Kayang soal tuang mi lusik ni lak mi jiru nubu ya laga lak mi suti. Suku yuk lah talu di lu. Tatsili gi lak tu sotu ni ulu lakut. Anu ngilu ti wan ni ulu kabangan ni ulu aku ni ngani 20 mi sungun di mik. Sakhi lak ni ane kak tau suni atuang ni tumik 20 mi sungun di mik. Hukku ni ngalu 14. Nuh natsi abu mi labani nei ni mi. Hauk teo mi lu post bio mak kubi mi lu nubu ya lak mi jiru. Suku yuli di naga hak suti lu uk. Hukku ni hati gi lak suti lu 13 tak gua tak kasih ni ada ko harus akan dengan apa mau lu ngaji ini nak mi ni nak cia bom milu ah hai la kamu cia api lang apa sih unno sip cia lang apa sih hung apa sih
1: Mayor Powder Vunga, Inuit Unikangin Nid, Tusak Sao Tutsiyo Katapto Nga, CBC Ukel Tapto Mi, Podcast Good. Akago ni Makpon ni, Dakwa Unika, Tusak Sao Kataksi Majuit, Namiguloya, Tusak Sao Kataksi Mamata, Adjiung Itukulo. Daman na, Kuvenak Tumarelo, Tusak Sao Nga Mata, Nalagun Naktasi, CBC Listen Good, Ubalo ni, Podcast Good, Kaujigya Kun Naktasi.